0: ஃபாஸ்ட் தீவர் புருஷரத்கரும் அபிட்டில நல்ல புருஷரத் சஃபல்தா நை தலாசகே.
1: सुनते रहिए शिवा रेडियो, जहां है आनंद ही आनंद.